0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் தேனிசை. இது பக்தி பாடல்கள் கேட்கும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் துவக்கமாக தில்லையம்மன் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. கே.ஜே. யேசுதாசின் குரலில்

நேயர்கள், 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் தேனிசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதில் தொடர்ந்து திருமால் பாடல் ஒலிக்கிறது. டாக்டர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜனின் குரலில்

0: தேனிசை கேட்டீர்கள்.
1: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்ட கொட்டு கொட்ட போது தெரியுமா?
2: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும் எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டில இருந்துட்டு இந்த யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
1: என்ன சொல்ற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், அதாவது யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். சோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது சமஸ்கிருதத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: நேர்களே, இனி நாம் 100.1 FM கோல்டில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் அறிவோம். இன்று காலை 7:15 தெரேசை, 7:30 ஆஜ் சவேரே செய்தி தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:30 திரைக்கானம் கேட்டு ரசிக்கலாம். 9:00 இசை பெட்டகம் தஞ்சாவூர், கே பி சிவானந்தம், சாரதா சிவானந்தம் ஆகியோரின் வீணை இசை இடம்பெற கேட்கலாம். தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வ தர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம் கேட்கலாம். 11:30 மல்லே புதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் ஆராதனா, 12:00 திரைகானம், 12:40 மெல்லிசை, 1:10 இசை மலர். இன்றைய இசை மலர் நிகழ்ச்சியில் டாக்டர் எம் லலிதா, எம் நந்தினி ஆகியோரின் வயலின் இசை கேட்கலாம். திருவனந்தபுரம் எர்ணாகுளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். பிற்பகல் 2:30 திரைகானம், மாலை 4:10 தேனி நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கட் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசையில் எஸ் ராஜாராம் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், சேலம் எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விசிலேஷன், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:20 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற வேளாண் அலுவலர் டி ஜெயராமன் அவர்களுடனான நீர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன். 7:45 திரையிசை, 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட் லைட் டெல்லி அஞ்சல், 9:30 அகில பாரத உரைச்சித்திரம் ஹிந்தியில் டெல்லி அஞ்சல், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம் கேட்டு ரசிக்கலாம். இதுவரை 100.1 FM கோல்டில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் அறிந்தோம். நிகழ்ச்சி நிரலில்
1: யாரது? ஓ செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
2: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
1: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
2: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
1: ஓ ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
2: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
1: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
3: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
4: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
3: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
4: இந்த கதையில் மாற்றமில்லை,
3: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
4: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
3: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் OTT ஆப்பை.
4: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
0: நேர்கள் எமது அனைத்து நிகழ்ச்சிகளையும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு மகிழலாம். சில நொடிகளில் தொடர்வது தெலுங்கு செய்திகள்.

நேரம் 7:15. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டில் திரை இசை கேட்டு ரசிக்கலாம். டியூட் படத்திலிருந்து ஒலிக்கிறது சாய் அபியங்கர் ஜொனிதா காந்தி பாடியிருக்கும் பாடல்.

திரையிசையில் அடுத்து நாம் கேட்டு ரசிக்கவிருப்பது பைசன் காலன்மாடன் திரைப்படத்தில் சின்மயி ஸ்ரீபதா விஜய் யேசுதாஸ் பாடியிருக்கும் பாடல்.

0: எஃப்எம் கோல்டு வழங்கிய திரை இசை கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது.
1: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: 100.1 எஃப்எம் கோல்டில் சில நொடிகளில் தொடர்வது ஆஜ் சவேரு செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல்.
1: சமாச்சார் சேவா பிரபாக் பிரஸ்துத் கர்த்தா ஹை கார்யக்ரம் ஆஜ் சவேரே.

0: ஸ்வயமகி கட்படை பாரதிய சேனா.
1: திரைக்கானத்தில் துவக்கமாக ஒலிக்கிறது பிரதர் திரைப்படத்தில் பால்டபா பாடியிருக்கும் பாடல்.
2: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும்.
3: டேய், இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
2: மாமா, நீ அஸ்ஸி
3: என்னடா திட்டியா?
2: இல்லடா, அஸ்ஸினா மாசு மக்கா மிஷி.

0: பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: Indian Air Force is inviting applications from eligible boys girls to join as Agniveer Vayu musician. Pre-registered rally planned at Delhi and Bengaluru from 31st August to 9th September 2026. For details visit www.iefrecruitment.edcil.co.in.
2: PM Jai ab garibon ki jai ban gayi hai.

0: மகாமிஷி. இனி விளம்பரங்கள்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன அடப்பா.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 8:42. நேர்கள் விரும்பி கேட்கும் சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டில் ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து நாம் கேட்கலாம் ராயன் திரைப்படத்தில் ஏ.ஆர். ரஹ்மான் தனுஷ் பாடியிருக்கும் பாடலை.

0: சீதா ரெடி ஆயிட்டியா? கடைக்கு போவோமா?
1: நான் ரெடி, கிளம்புவோமா?
0: இரு இரு, நீ பாட்டுக்கு வர. பை இல்ல, பேகும் எதுவும் எடுத்துக்கல.
1: அதெல்லாம் கடையில ஏதாச்சும் பிளாஸ்டிக் கவர் கொடுப்பாங்க, அதுல போட்டுக்கலாம். வா போகலாம்.
0: உன் போன் எடுத்துக்கிட்டியா சீதா?
1: எடுத்துக்கிட்டேன் சந்தியா.
0: 100 to 150 grams எடை இருக்கிற போன மறக்காம எடுத்துக்கிட்ட. ஆனா 10 to 20 grams இருக்கிற ஒரு கிளாத் பேக் பைய எதுவுமே எடுத்துக்க வேணாம்னு சொல்ற?
1: இப்ப என்னதான் சொல்ற சந்தியா?
0: எப்படி கடைகளுக்கு கிளம்புறப்போ மறக்காம உன் போனை எடுத்துக்கிறியோ, அது மாதிரி ஒரு கிளாத் பேகோ இல்ல துணிப்பையோ எடுத்து வச்சுக்கிறது வழக்கமா மாத்திக்கும் சீதா. நம்ம பொறுப்பில்லாத தனத்தினாலும் சோம்பேறி தனத்தினாலையும் தான் பிளாஸ்டிக் வேஸ்ட் அதிகமாயிட்டே இருக்கு. இதனால நம்ம சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. இதோட மட்டும் இல்லாம இப்போ நிறைய கடைகள்ல துணிப்பைய நம்மளையே எடுத்துட்டு வர சொல்றாங்க.
1: நீ சொல்றதும் சரிதான்.
0: நாம இருக்கிற சுற்றுச்சூழலை நல்லா வச்சுக்க வேண்டியது நம்ம கடமை தானே சீதா. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
2: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
3: நூறு புள்ளி ஒன்று எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்காணத்தில் நிறைவாக நாம் கேட்கலாம் அமரன் திரைப்படத்தில் ஹரிச்சரன் ஸ்வேதா மோகன் பாடியிருக்கும் பாடலை.

கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது எஃப்எம் கோல்டு வழங்கிய தரைகானம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 9 மணி.
1: ஆகாஷ்வாணி இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் இன்று தஞ்சாவூர் கே பி சிவானந்தம், சாரதா சிவானந்தம் ஆகியோரின் வீணை இசை கேட்கலாம். தஞ்சை கே பி சிவானந்தம் 1917 பிறந்தார். இவர் புகழ்பெற்ற தஞ்சை நால்வர் எனப்படும் பொன்னையா, சின்னையா, சிவானந்தம் மற்றும் வடிவேலு ஆகியோரின் பரம்பரையை சார்ந்தவர். இவர் சிறுவயது முதற்கொண்டே கர்நாடக சங்கீதம் பயிலத் தொடங்கினார். தஞ்சை கே பி சிவானந்தம் அவர்கள் முதலில் தமது பாட்டனார் பந்தநல்லூர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடமும், தமது தந்தை பொன்னையா பிள்ளை அவர்களிடமும் முறைப்படி வாய்ப்பாட்டு இசை பயின்றார். பின்னர் தேசமங்கலம் சுப்பிரமணிய ஐயரிடமும் கோமதி சங்கர் ஐயர் அவர்களிடமும் வீணை இசை கற்றார். இவருடைய மூதாதையர்களான தஞ்சை நால்வர் முத்துசுவாமி தீட்சிதரிடம் கர்நாடக சங்கீதம் கற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தஞ்சாவூர் கே பி சிவானந்தம் அவர்கள் தமது மனைவி சாரதா சிவானந்தம் அவர்களுடன் நாடெங்கும் பல இடங்களில் வீணை கச்சேரிகள் செய்துள்ளார். சிவானந்தம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கர்நாடக சங்கீத பிரிவிற்கு தலைவராக பணியாற்றியுள்ளார். பிறகு இசைக்கல்லூரியில் வீணை பேராசிரியராக பணியாற்றினார் என்பது சிறப்புக்குரியது. இவருடைய சங்கீத தொண்டிற்கு பாராட்டும் விதமாக இவருக்கு தமிழக அரசு கலைமாமணி விருதினை கொடுத்து சிறப்பித்தது. இன்றைய நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் கே பி சிவானந்தம் அவர்களும் சாரதா சிவானந்தம் அவர்களும் தஞ்சாவூர் பொன்னையா பிள்ளை சாகித்யங்கள் சிலவற்றை வீணை இசையில் வழங்குகிறார்கள். தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். தொடக்கமாக ஸ்ரீராஜராஜேஸ்வரி ராம

இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் கே பி சிவானந்தம், சாரதா சிவானந்தம் ஆகியோரின் வீண இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் பொன்னையா பிள்ளை சாகித்யங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் தொடர்ந்து நீ சரி சாட்டி, கல்யாணி ராகம், ரூபக தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சுகமான ராகங்கள். இசையின் சுவாசத்தில் இமைகள் மூடிய பயணத்தில் செல்வோம். 100.1 FM கோல்டு வழங்கவிருக்கும் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு துவக்கமாக ஒலிக்கிறது தாம் தூம் திரைப்படத்தில் ஹரிச்சரன் பாடியிருக்கும் பாடல்.

0: இனி விளம்பரம்.
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணி இருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர்.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: நேர்களே, சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிக்கு அடுத்து ஒலிக்கிறது ஜோதா அக்பர் திரைப்படத்தில் ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்கும் பாடல்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 10:41. நேர்கள் விரும்பி கேட்கும் சென்னை வானொலி 100.1 FM கோல்டில் ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்டு ரசிக்கலாம் பிரிவோம் சந்திப்போம் திரைப்படத்தில் கார்த்திக் ஸ்வேதா பாடியிருக்கும் பாடலை.

0: அடுத்து நாம் கேட்கலாம் வாரணம் ஆயிரம் திரைப்படத்தில் நரேஷ் ஐயர் பிரசாந்தினி பாடியிருக்கும் பாடலை.
1: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க.

0: பகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து உதித் நாராயணன் யாரடி நீ மோகினி திரைப்படத்திற்காக பாடிய பாடலை கேட்கலாம்.
1: Can you feel her? Is your heart speaking to her?

சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிக்கு நிறைவாக ஒலிக்கவிருப்பது அழகிய தமிழ் மகன் திரைப்படத்தில் ஸ்ரீராம் பார்த்தசாரதி சைந்தவி பாடியிருக்கும் பாடல்.

0: செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 seconds வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: திரைகானத்தில் நிறைவு பாடலாய் வருகிறது. தில் திரைப்படத்தில் திப்பு கார்த்திக் சித்ரா ஆனந்த் பாடியிருக்கும் பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நீங்கள் நீ 100.1 FM கோல்டில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் அறியலாம். இந்நிகழ்ச்சி நிலையை தொடர்ந்து திரைகானம் கேட்டு ரசிக்கலாம். 12:40 மெல்லிசை, 1:10 இசை மலர். நீங்களே இன்றைய இசை மலர் நிகழ்ச்சியில் டாக்டர் எம் லலிதா, எம் நந்தினி ஆகியோரின் வயலின் இசை இடம்பெற கேட்கலாம். திருவனந்தபுரம் எர்ணாகுளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். பிற்பகல் 2:30 திரைகானம், 4:10 தேனி நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசையில் எஸ் ராஜாராம் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், சேலம் எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 கனிந்த வாழ்வு. ஓய்வு பெற்ற வேளாண் அலுவலர் டி ஜெயராமன் அவர்களுடனான நேர்முகம், உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன், 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட் லைட் டெல்லி அஞ்சல், 9:30 அகில பாரத உரைச்சித்திரம் ஹிந்தியில் இடம்பெறும் டெல்லி அஞ்சல், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம் கேட்டு ரசிக்கலாம்.

0: நேர்களது வரை 100.1 FM கோல்டில் இனி இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் கேட்டீர்கள்.
1: கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, என் மீது சாயவா.
2: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க.
1: என் கண்ண போல பாத்துக்க போறேன்.
2: ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன், கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன், கம்ப்யூட்டர் பயன்பாடை குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம, கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்கள மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
0: குறள் மதம் கேட்கலாம்.

0: பொருட்பயனை மட்டுமே எண்ணி பார்த்து நயமாக பேசும் பண்பற்ற பரத்தையரின் தரமறிந்து அவர்களை அணுகாமல் ஒதுங்கிவிட வேண்டும். குறள் எண் 912 அதிகாரம் வரைவின் மகளிர்.
1: பயன் தூக்கி பண்புரைக்கும் பண்பில் மகளிர் நயன் தூக்கி நல்லாவிடல்.
0: பொருட்பயனை மட்டுமே எண்ணி பார்த்து நயமாக பேசும் பண்பற்ற பரத்தையரின் தரமறிந்து அவர்களை அணுகாமல் ஒதுங்கிவிட வேண்டும். குறள் எண் 912 அதிகாரம் வரைவின் மகளிர்.

0: இனி விளம்பரம்.
1: உண்மைய சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணும்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: Indian Air Force is inviting applications from eligible boys girls to join as Agnivir

0: You musician. Pre-registered rally planned at Delhi and Bengaluru from 31st August to 9th September 2026. For details, visit www.iefrecruitment.edcil.co.in.
1: திரைகானத்தில் அடுத்து இடம்பெறுவது அடிமைப்பெண் திரைப்படத்தில் ஜெயலலிதா பாடியிருக்கும் பாடல்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஒலிக்கவிருப்பது நம் நாடு திரைப்படத்தில் பி சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 12:18 முற்30 நேர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து நாம் கேட்கலாம் கண்ணன் என் காதலன் திரைப்படத்தில் டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா இணைந்து பாடியிருக்கும் பாடலை.

0: அடுத்து நாம் கேட்கவிருப்பது ஒளி விளக்கு திரைப்படத்தில் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் எல்ஆர் ஈஸ்வரி பாடியிருக்கும் பாடல்.
1: மாம்பழத்தோட்டம்

0: சிட்டு முல்லை முட்டு வெட்டும் விட்டு வந்துவிடு.
1: தங்கத்தட்டு கண்ணம் தொட்டு ஒன்னே ஒன்னு தந்துவிடு.
0: எத்தனையோ காலமா அத்தமதம் மோகமா, புத்தமிட வேகமா உத்தரவு.

0: மறுபடியும் சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட போய் பேசுவேன்.
0: கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: கண்டிப்பா சொல்றேன், நான் பேசுவேன்.
0: பேசுவீங்களா?
1: பேசுவேன்.
0: நீங்க பேசுவீங்க?
1: நான் பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: கூடாது.
1: பேசுவேன்.

ஷியாமலாசாமி இசைமேத்த பாடலை இயற்றியுள்ளவர் மா பழ பாண்டுரங்கன். எஸ் அம்பிலி குரலில் ஒலிக்கிறது.

அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடலை பாடியுள்ளவர் பாலமுரளி கிருஷ்ணா. பெரியசாமி தூரன் இயற்றிய பாடலுக்கு இசையமைத்துள்ளவர் எல். கிருஷ்ணன்.

மெல்லிசையில் நிறைவாக ஒலிக்கவிருப்பது உளுந்தூர்பேட்டை சண்முகம் இயற்றிய பாடல். இசையமைத்துள்ளவர் குன்னக்குடி ஆர். வைத்தியநாதன். பாடல் ஒலிக்கிறது சீர்காழி டாக்டர் ஜி. சிவச்சந்திரம் சிதம்பரம் குரலில்.

நேர்களின் இனி நினைவிற்கு 100.1 FM கோல்டல் இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் எஸ் ராஜாராம் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், சேலம் எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம்.

0: நேர்களை 100.1 FM கோல்டில் சில நொடிகளில் தொடர்வது ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே முனீஷ் சர்மா.

கேட்கலாம். திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், எர்ணாகுளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். ஆனந்த சாகரம் கருடத்மணி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ஆதிதாளம்

நேரம் 1:26 45 100 புள்ளி 1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் இசை மலர் நிகழ்ச்சியில் டாக்டர் எம் லலிதா, டாக்டர் எம் நந்தினி ஆகியோரின் வயலின் இசை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், எர்ணாகுளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம், சரோஜ தளநேத்ரி, ஷியாமா சாஸ்திரி கிருதி, ராகம் சங்கராபரணம், ஆதி தாளம்.

இசை மலர் நிகழ்ச்சியில் இதுவரை டாக்டர் எம் லலிதா, டாக்டர் எம் நந்தினி ஆகியோரின் வயலின் இசை கேட்டோம். திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், எர்ணாகுளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம்.

நேயர்களே, இன்று மாலை 5 மணிக்கு அரங்கே செயலிய ராஜாராம் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின் சேலம் எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம்.

0: விளம்பரங்களை தொடர்ந்து திரைகாணம் கேட்கலாம் நேர்களே.
1: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலன் அடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: PM जय अब गरीबों की जय बन गई है।

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
2: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
1: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
3: திரைகாணத்தில் முதல் பாடலாக ஏப்ரல் மாதத்தில் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல்.

காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் குழுவினருடன் பாடிய பாடல் கேட்டீர்கள். அடுத்த ஒலிக்க இருக்கும் குரல் சித்ரா சுஜாதா ஸ்நேகிதியை திரைப்படத்திற்காக.

சரோஜா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். அடுத்து ஹோமை கடவுளை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். பாடலை பாடியவர்கள் அனிரு ரவிச்சந்திரன், லியோ ஜேம்ஸ்.

ஒலித்த குரல்கள் கிரிஷ் நரேஷ் ஐயர் என்றென்றும் புன்னகை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். அடுத்த ஒலிக்க இருக்கும் குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் கே ஜே யேசுதாஸ் தளபதி திரைப்படத்திலிருந்து.

0: பாத்தியாடு யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம் தான்.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
0: ஆமம்மா கண்ணு சௌக்கியமா?
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
0: ஆமம்மா கண்ணு ஃபேண்டாஸ்டிக்.
2: மிஸ்டர் பரத் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மலேசிய வாசுதேவன் குரல்களில் பாடல் கேட்டீர்கள். அடுத்த ஒலிக்க இருக்கும் குரல் தேவா, நட்புக்காக திரைப்படத்திலிருந்து.

0: அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல மரக்கன்று நடும் விழாமா? எங்க டீச்சர் எல்லாரையும் ஒவ்வொரு மரக்கன்று எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்கம்மா.
1: சூப்பர் டா கீர்த்தி, நம்ம தோட்டத்துல தான் மரக்கன்றுகள் இருக்கே, நீயும் எடுத்துட்டு போ.
0: கண்டிப்பாமா, நான் ஒண்ணு இல்ல நிறைய மரக்கன்றுகளை எடுத்துட்டு போய் நட போறேம்மா. மரம் வளர்த்தா காற்று நல்லா வரும், நிழல் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம மழை நல்லா பெய்யும்னு டீச்சர் சொன்னாங்கம்மா.
1: ஆமா கீர்த்தி, உண்மைதான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கட்டாயம் இரண்டு செடிகளையாவது நட்டு மரமாக்கணும். அது நம்ம நாட்டுக்கும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும், நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. பிறந்த நாள், கல்யாணம், இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல செடியையே பரிசா கொடுக்கலாம்.
0: அம்மா, அப்போ அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வர எல்லாருக்கும் மரக்கன்றையே பரிசா கொடுக்கலாமா?
1: இதுவும் நல்ல ஐடியா தான், அப்படியே கொடுத்துடலாம்.
2: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும், நமது தெருவையும், நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
3: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே

0: with soldiers. India's coal production has witnessed a growth of 7.51% in July 2026 compared to the same period last year. The Ministry of Coal informed that the overall coal production in the country during July this year has reached 69.75 million tons as per provisional data. It added that the coal dispatch during the last month showed a growth of 17.34% year-on-year in July. The National Cadet Corps organized Cyclothon 2026 today in New Delhi to commemorate 79 years of India's independence. The cyclothon was flagged off by the Union Minister of Youth Affairs and Sports, Mansukh Mandavia, in the presence of the Minister of State for Defence, Sanjay Seth. The event commenced from Major Dhyanchand National Stadium and concluded at the same venue after covering the designated route through prominent landmarks of the national capital. The event was organized under the theme of Clean India, Green India, Fit India. At the Glasgow Commonwealth Games, India's medal hunt enters the final day with judo and track cycling offering the last opportunities to add to the tally. Avtar Singh in the men's 100 kg, Yash Ghangas in the men's plus 100 kg and Ishroop Narang in the women's 78 kg category will lead India's judo challenge, while Ronaldo Laitunjam will compete in the men's 1000 meter time trial in track cycling. Para track cycling events are also scheduled on the closing day. And that is the end of this news bulletin.
1: நேரம் 4:10. ஆகாஷ்வாணி 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் இனி தொடர்வது தேநீர் நேரம். நிகழ்ச்சிக்கு முன்,
2: கண்ணா நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: PM ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: அதம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹ்சான் ஹை பாரதீய சேனா. ஜல் தல் ககன் கி ரக்ஷா கா வரதான் ஹை பாரதீய சேனா. ஹர சங்கட் கா சமாதான் ஹை பாரதீய சேனா. பாரத் கா கௌரவ ஹை ஸ்வாபிமான் ஹை பாரதீய சேனா.

0: और श्रोताओं, अब समय हो चला है आपसे अनुमति लेने का, तो इजाजत दीजिए जया और तन्वी को आज का कार्यक्रम यहीं समाप्त करने की। नमस्कार।
1: ஆகாஷ்வாணி, நேரம் 5 மணி. சென்னை வானொலி 100.1 MHz FM கோல்டு வழங்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ் ராஜாராம் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், சேலம் எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் முதலில் வல்லப நாயகசிய முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி பேகட ராகம் ரூபக தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ் ராஜாராம் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், சேலம் எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து தேவி நீயே துணை, பாபநாசம் சிவன் பாடல், கீரவாணி ராகம் ஆதித்தாளம்.

அரங்கி இசை நிகழ்ச்சியில் இதுவரை எஸ் ராஜாராம் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டும், பரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், சேலம் எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம்.

0: இனி விளம்பரங்களை தொடர்ந்து நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம்.
1: Indian Air Force is inviting applications from eligible boys girls to join as Agniveer Vayu musician. Pre-registered rally planned at Delhi and Bengaluru from 31st August to 9th September 2026. For details visit www.iefrecruitment.edcil.co.in.
2: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே ஜீரோ பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணும்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: நிகழ்ச்சி நிரல் இன்று மாலை 6:30 மார்க்கெட் மந்த்ரா, இரவு 7:10 கனிந்த வாழ்வு. ஓய்வு பெற்ற வேளாண் அலுவலர் டி ஜெயராமன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன். 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரை கானம், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 அகில பாரத உரை சித்திரம் ஹிந்தியில் டெல்லி அஞ்சல், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரை கானம். நூறு புள்ளி 1 MHz FM கோல்டின் நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில் 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம் பண்டிட் மல்லிகார்ஜுன் மன்சூர் அவர்களின் பாட்டு, அதிகாலை 4:10 பொங்குமங்கலம், வட எழுப்பை எஸ் ஆனந்தன் அவர்களின் நாகேஸ்வர இசை, மயிலை எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேன் இசை, 7:15 திரை இசை, 7:30 ஹாட் சவேரி, 8:30 திரை கானம், 9:00 அரங்கிசை நிஷா ராஜகோபாலன் அவர்கள் பாட்டு, கோவை எஸ் சந்திரன் அவர்கள் வயலின், எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை கானம், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, 12:00 திரை கானம், 12:40 மெல்லிசை. ஒன்று 10:00 இசை மலர் தீபிகா ஜானகிராமன் அவர்களின் பாட்டு, ஸ்ரீலக்ஷ்மி எஸ் பட் அவர்கள் வயலின், விளாங்குடி வி சிவகுமார் அவர்கள் மிருதங்கம், 2:30 திரை கானம், 3:00 மதுரம் மதுரம் இ சமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கா சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை ஆர் டி ஸ்ரவன் அவர்களின் பாட்டு, ஆர் டி ஷியாம் ராகவ் அவர்கள் வயலின், கே ஸ்ரீதர் பாண்டியன் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்வலேஷன், மாலை 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, இரவு 7:10 இளைய பாரதம், நன்றி அறிதல் நன்று. உரை வழங்குபவர் கே மாதேஷ், பெண்கள் தலையரங்கம், உரை வழங்குபவர் ஆர்த்தி, மாசில்லா உலகம் படைப்போம், உரை வழங்குபவர் எஸ் பவித்ரா, 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதமும், 8:00 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் ஹிந்தியில் டெல்லி அஞ்சல், 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரை கானம். இதுவரை நேர்கள் கேட்டது 100.1 MHz FM கோல்டின் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: आपकी मुस्कान छीन लेता है। नशा एक पिता के सपनों को चूर चूर कर देता है और जब परिवार में समाज में ऐसा होता है और कहीं ना कहीं राष्ट्र की शक्ति भी कमजोर पड़ जाती है और इसलिए हमें हर एक युवा को नशे के चुंगल में फंसने से बचाना है।
1: More than 1 crore youth from 28,000 locations across the country have participated in the event. The participants included My Bharat and National Service Scheme volunteers, as well as participants from schools, colleges, universities, youth clubs, NGOs and spiritual organizations. India's economy is likely to grow around 7% in the first quarter of current fiscal, higher than earlier expectations, supported by stronger economic indicators, improved industrial activity, and a recovery in exports. According to an SBI Research Pre-Monetary Policy Committee report released yesterday, the growth estimate marks an improvement from the Reserve Bank of India's earlier projections, which were lowered because of geopolitical uncertainty. The report attributed the improved outlook to a broad-based pickup in high-frequency indicators during the April-June quarter. SBI Research also noted that the global environment remains uncertain amid the West Asia crisis, but India's domestic economy has shown resilience. India's coal production has witnessed a growth of 7.51% in July 2026 compared to the same period last year. Overall, coal production in the country during July this year has reached 69.75 million tons as per provisional data. Coal dispatch during the last month showed a growth of 17.34% year-on-year in July. The Delhi government has notified a scheme to provide compensation to the next of kin or legal heirs of prisoners who die an unnatural death while in custody within the prisons of the National Capital Region. Under this scheme, compensation of up to 7.5 lakh rupees will be awarded depending on the specific circumstances. Delhi Chief Minister Rekha Gupta stated this, that the notified in accordance with the guidelines of the National Human Rights Commission will not only provide timely relief to the affected families under specified circumstances, but also further strengthen administrative accountability. In Kerala, the intensity of rainfall has decreased, bringing relief to people a day after heavy rain lashed several districts. The India Meteorological Department has issued an orange alert for 12 districts and a yellow alert for 2 districts today. A yellow alert will remain in force in 10 districts tomorrow. In badminton, India's Tanvi Sharma claimed her maiden BWF World Tour title, defeating Vietnam's 6th seeded. And that is the end of this news bulletin.
2: ஆகாஷ்வாணி நேரம் 7:10. சென்னை வானொலி 100.1 MHz FM கோல்டில் தொடர்வது
3: ஆகாஷ்வாணி கனிந்த வாழ்வு. இந்த நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற இளநிலை வேளாண்மை அலுவலர் டி ஜெயராமன் அவர்கள் பங்குபெறும் நேர்முகம் கேட்கலாம்.
4: வணக்கம் சார், உங்களை பற்றி அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
5: என்னுடைய பெயர் டி ஜெயராமன். நான் 1971 கோவை வேளாண்மை கல்லூரியில் வேளாண்மை பொருளாதார பிரிவில் உதவி வேளாண்மை அலுவலராக பணியில் சேர்ந்தேன். 2006 இளநிலை வேளாண்மை அலுவலராக பணி ஓய்வு பெற்று தற்சமயம் திண்டுக்கல் சின்னாளப்பட்டியில் ஏடிஎஸ் நகரில் குடியிருந்து வருகிறேன்.
4: நல்லதுங்க சார். சார், உங்களுடைய சொந்த ஊர் எதுங்க சார்? அதாவது சொந்த ஊர், நீங்க உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பள்ளி பருவம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
5: என்னுடைய சொந்த ஊர் திண்டுக்கல் ஆத்தூர் தாலுக்காவில் உள்ள அம்பாத்தாய் நடுப்புட்டி கிராமத்தை சேர்ந்தது. எனது ஆரம்ப கல்வி வந்து ஏ குறும்பப்பட்டி ஆரம்ப பள்ளியில் படித்து வந்தேன். அதற்கு பிறகு உயர்நிலை கல்வி வந்து தேவாங்கர் உயர்நிலை பள்ளி சின்னாளப்பட்டியில் பயின்று வந்தேன். அதை முடித்து விட்டு கோவை பெரிய நாயக்கன் பாளையம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயாவில் 2 வேளாண்மை பட்டய படிப்பு படித்துள்ளேன்.
4: நல்லதுங்க சார். திண்டுக்கல் உங்களோட பள்ளி படிப்பு, கோயம்புத்தூர்ல வந்து உங்களுடைய 2 பட்டய படிப்பு முடிச்சீங்க. சரி சார், உங்களுடைய குடும்ப பின்னணி, உங்க அப்பா அம்மா உங்களோட கூட பிறந்தவங்களா சார்?
5: என்னுடைய அப்பா ஒரு விவசாயி, என் அம்மாவும் கூலி வேலை செய்திருந்தார்கள். என்னோட 4 தம்பிகள், 2 சகோதரிகள்.
4: எந்த வருஷம் சார் நீங்க உங்களுடைய

0: பட்டய படிப்பு முடிச்சீங்க?
1: 1968-70 படிச்சு முடிச்சுட்டு சார். என் அப்பா விவசாய வேலையில என்னை ஈடுபடுத்திக் கொண்டேன். அதற்கு பிறகு வந்து 71 எனக்கு வந்து கோவை வேளாண்மை கல்லூரியில் வேளாண்மை பொருளாதார பிரிவில் உதவி வேளாண்மை அலுவலராக பணியில் அமர்த்தப்பட்டேன்.
0: சார், உங்களுக்கு நினைவு இருக்கா முதல் முதல்ல வந்து நீங்க அரசு வேலையில சேர்ந்த அந்த முதல் நாள், அந்த அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
1: அது நான் வந்து இது சபரிமலை யாத்திரை போயிட்டு வீட்டுக்கு வர்றேன் சார். வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு வந்து இந்த பணியில் சேர்ந்ததற்கான அந்த ஆர்டரை வந்து எனக்கு கிடைக்குது சார். கிடைச்ச உடனே நான் உடனே வந்து கோயம்புத்தூர் போகின்ற அந்த போக்குவரத்து செலவு கூட சூழ்நிலை சரியில்லாத சூழ்நிலையில உறவினர்களிட்ட ஒரு கைமாத்தாக 300 ரூபாயை வாங்கி கொண்டு நான் கோயம்புத்தூர் சென்றேன்.
0: அரசு ஊழியராக இருந்து முதல் மாத சம்பளம் எவ்வளவு சார் வாங்கினீங்க? அது என்ன சார் பண்ணீங்க?
1: எனது முதல் மாத சம்பளம் 200 ரூபாய். அதில் 100 ரூபாய் எனது சொந்த செலவிற்கும், 100 ரூபாய் என் தந்தைக்கு வீட்டு செலவுக்காக அனுப்பி வைத்துள்ளேன்.
0: சரிங்க சார், இப்ப உதவி வேளாண் அலுவலரா வேலைக்கு சேர்ந்தீங்க.
1: ஆமா சார்.
0: அங்க உங்களுடைய வேலையுடைய தன்மை என்னவா சார் இருந்துச்சு? என்னென்னலாம் வேலை பார்த்தீங்க?
1: அதாவது அந்த வேளாண்மை பொருளாதார பிரிவில் சாகுபடி செலவினை கணக்கிடும் திட்டத்துல பணிபுரி செய்யும் போது, அதாவது ஒரு தாலுகாவில் ஒரு 3 கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த கிராமத்தில் தங்கி இருந்து ஒரு 10 விவசாயிகளை தேர்வு செய்து அவர்களின் அன்றாட சாகுபடி செலவு என்ன ஆகிறது என்று அவர் பண்ணைக்கு சென்று நேரடியாக அதை நான் வந்து கணக்கெடுத்து தலைமையகத்துக்கு
2: அனுப்பினும். முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி.

0: சரிங்க சார், உங்களுடைய வேலைக்கு இடையில உங்களுடைய திருமண வாழ்க்கை, நீங்க எப்ப கல்யாணம் முடிச்சீங்க, உங்களுடைய குழந்தைகள் என்ன பண்றாங்க, அதை பத்தி சொல்லுங்க சார்.
1: என்னுடைய திருமண வாழ்க்கை வந்து 1980 திருமதி ஜெயமல்லி அவர்களுடன் எனக்கு திருமணம் நடந்தது. எனக்கு குழந்தைகள் வந்து ஒரே பையன், அவர் வந்து முனைவர் பட்டம் பெற்று பொள்ளாச்சி மகாலிங்கம் பொறியியல் கல்லூரியிலே உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். மருமகள் வந்து திருமதி பிரீத்தி திம்மையராஜா, அவங்க ஒரு பொறியியல் பட்டதாரி. எனக்கு வந்து ஒரு பேரன் ஒரு பேத்தி, பேத்தி மூத்தவங்க பேரன் இளையவங்க. பேத்தி வந்து டி கவிகை அதிதி, தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. இரண்டாவது பேரன் டி ஆதித்யாராம், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.

0: சரிங்க சார். இப்ப வந்து திருமண வாழ்க்கை, திருமணம் முடிஞ்சிட்டீங்க, திருமணம் முடிஞ்சு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, எப்படி சார் குடும்ப வாழ்க்கையும் வேலையும் எப்படி சார் மேனேஜ் பண்ணீங்க?
1: அதாவது திருமணம் ஆகி நத்தத்தில் தனியாக நானும் என் மனைவி குடித்தனும். அவங்களுக்கு மாதாந்திரமாக ஒரு 100-200 அவங்களுக்கு கொடுத்து விட்டு வருவேன்.
0: சரிங்க சார். அதாவது நீங்க ஆபீஸ் போன பிறகு மேடம் வந்து வீட்டை குடும்பத்தை கவனிச்சுட்டாங்க அப்படிதானங்க சார்?
1: ஆமா ஆமா, நாங்க அங்க தனியா இருந்ததுனால வீட்டோட அவங்க.
0: சரிங்க சார். இப்ப இப்ப கவர்மெண்ட் வேலை அப்படின்னா கண்டிப்பா டிரான்ஸ்பர் எல்லாம் உண்டு, ப்ரமோஷன் உண்டு. நீங்க வந்து கோயம்புத்தூர்ல இருந்து எந்தெந்த ஊருக்குலாம் வந்து டிரான்ஸ்பர் போனீங்க?
1: ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து அரக்கோணம் சார், அரக்கோணத்தில் வேலை பார்த்தேன். அது முடித்து விட்டு பவானியில் வேலை பார்த்தேன். பவானியில இருந்து அம்பாசமுத்திரம் வந்தேன். அம்பாசமுத்திரத்துல இருந்து திண்டுக்கல் வந்தேன். திண்டுக்கல்ல இருந்து பல்லடம் தாலுக்காவுக்கு சென்றேன். பல்லடம் தாலுக்காவில் இருந்து மறுபடி மதுரை வடக்கு தாலுக்காவுக்கு பொதும்பு கிராமத்தில் வேலை பார்த்தேன். அது முடித்து விட்டு நத்தம் கிராமத்திற்கு வந்தேன். நத்தம் கிராமத்தில் இருக்கும் போதுதான் எனக்கு திருமணமானது. அது முடிந்து திரும்ப வந்து நான் திருச்சி சோமரசம்பேட்டைக்கு மாறுதலாகி சென்றேன். திரும்ப அங்க இருந்து மறுபடி மேலூருக்கு வந்தேன். மேலூர் தாலுக்காவில் இருந்து திரும்ப தோட்டக்கலை கல்லூரி பெரிய குளத்திற்கு மாறுதல் வாங்கி வந்தேன். அங்க பணியாற்றும் போது 1992 எனக்கு வேளாண்மை மேற்பார்வையாளராக பதவி ஏற்பெற்று அங்கிருந்து தேசிய பயிர் வகை ஆராய்ச்சி பம்பன் நிலை

0: தேரும்.
1: நல்லதுங்க சார். அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 ஊர்களையும் கடந்து நீங்க வந்து பயணிச்சிருக்கீங்க சார்.
0: குடும்பத்தை
1: வழி நடத்த முடிஞ்சு?
0: அதாவது நான் வந்து அதனாலதான் என்னுடைய கல்யாணம் வந்து தாமதமா நடந்தது சார். 33 வயசுல என்னுடைய கல்யாணம் நடந்தது சார். கல்யாணம் நடந்த நட்டத்துல இருந்து மறுபடியும் நான் திருச்சிக்கு போய் அங்க இருந்தேன் சார். அதுக்கு பிறகு நான் வந்து வம்படுக்கு வரும்போது குழந்தை பாக்கியம் கிடைச்சது. அங்க இருந்து மறுபடியும் நான் வந்து பெரிய குளத்துக்கு பெரியகுளம் போகும்போது அங்க 7th படித்தாங்க. அது முடிச்சு நான் மறுபடி வம்பன் போகும்போது அவங்க திண்டுக்கல் வந்து திண்டுக்கல் MSP சோலைநாடு ஸ்கூல்ல படித்தாங்க.
1: சரிங்க சார், சரிங்க சார்.
0: கல்லூரி வந்து RVS இன்ஜினியரிங் காலேஜ் திண்டுக்கல்ல படித்தாரு. அங்க வந்து MSc IT படித்தாரு. அது முடிச்சுட்டு சத்தியபாமாவில வந்து MTech படிச்சுட்டு காந்திகிராமம் டீம்டு யூனிவர்சிட்டியில முனைவர் பட்டம் பெற்றாரு. பட் அதுக்கு பிறகு வந்து பொள்ளாச்சி மகாலிங்கம் காலேஜ்ல உதவி பேராசிரியரா பணியாற்றிட்டு.
1: நல்லதுங்க சார். அதாவது உங்க குழந்தைகளையும் நல்லா படிக்க வச்சிட்டீங்க. சரிங்க சார். இப்போ ஒரு அரசு பணி அப்படின்னா கண்டிப்பா வந்து ஓய்வு பெறும் காலம்னு உண்டு.
0: உண்டு, கண்டிப்பா.
1: நீங்க எந்த வருஷம் எந்த ஊர்ல சார் நீங்க வந்து ரிட்டையர்ட் ஆனீங்க? ரிட்டையர்ட் ஆன அந்த நாள், அந்த உங்களுக்கு ஓய்வு அறிவிக்கப்பட்ட அந்த நாள்ல நடந்த அந்த பசுமை மாற நினைவு எங்கள்ட்ட கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்க சார்.
0: அதாவது எனக்கு 2006 May 31 எனக்கு பணி ஓய்வு கிடைக்கப்பட்டேன். பணி ஓய்வு கிடைக்கும் அந்த நேரங்களில் நாம் அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு சரியான ஒரு திட்டம் வகுக்கப்படாமல் ஒரு இதாகவே இருந்தேன். அப்ப எல்லாரும் என்னோட நண்பர்கள்லாம் வந்து நாளைக்கு காலையில உங்க பாட்டுக்கு பைய தூக்கிட்டு கல்லூரிக்கு வந்து விடாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசினாங்க. அவங்க அதோட வந்து அங்க இருக்கின்ற தொழிலாளர்கள் மற்றபடி அலுவலக நண்பர்கள் எல்லோரும் எனக்கு வந்து மிகவும் உறுதுணையாக இருந்தாங்க. எல்லா
1: அரசு பணியில 36 ஆண்டு காலம் வேலை பார்த்திருக்கீங்க சார். உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அரசு பணி நாட்கள் அப்படின்னா எதை சார் சொல்லுவீங்க?
0: பெரியகுளத்துல வந்து அந்த ஆராய்ச்சி பண்ணையில நான் வேலை பார்த்தது ஒண்ணு. அங்க வந்து நான் கற்றுக்கிட்ட அந்த ஒட்டுக்கட்டுதல், அந்த கிராசிங் ஒர்க் செய்யற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எனக்கு நான் படிச்சேன். ஆனா அதை வந்து பிராக்டிகலா வந்து நான் அங்கதான் வந்து அந்த

0: அது எனக்கு இன்னைக்கு வந்து இங்க ஏடிஸ் நகர் வெல்ஃபேர் அசோசியேஷன்ல அந்த பார்க் மெயின்டெனன்ஸ் நான் வந்து இந்த ஓய்வு காலத்துல நான் பண்ணிட்டு இருக்கேன்.
1: சரிங்க சார், 2006 ஓய்வு பெற்றீங்க, இப்ப கண்டிப்பா பென்ஷன் வாங்கிட்டு இருப்பீங்க.
0: ஆமா சார்.
1: சார், இப்ப ஓய்வு காலத்துக்கு பிறகு இப்ப என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? உங்க வாழ்க்கை எப்படி சார் போகுது இப்ப?
0: சார், ஓய்வு காலத்துக்கு பிறகு 2007 வந்து எங்க குலதெய்வம் கோயில் கட்டணும் சார், அதை வந்து அதனுடைய இதை வந்து தலைமை பொறுப்புல நான் இருக்கிறேன். அதை அடுத்து வந்து இந்த சின்னாலப்பட்டி ஏடிஸ் நகர்ல நான் குடியிருக்கும் பகுதியில வந்து அந்த வெல்ஃபேர் அசோசியேஷன்ல செக்ரட்டரியா இருக்கேன். அதை வந்து ஓய்வு பெற்றோர் அலுவலர் சங்க ஆத்தூர் வட்டக்கிளையில வைஸ் பிரசிடண்டா பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கு முன்ன சொன்ன மாதிரியே இந்த ஏடிஸ் நகரோட இது பூங்காவ பராமரிப்பு வேலைகளை நான்
1: பார்த்தேன். மறக்க முடியாத ஒரு நபர், முன்னேற்றத்திற்கு உங்க கஷ்ட நேரத்திலேயே வந்து உதவி செஞ்சு முன்னேற்றத்திற்கு உதவி செய்த ஒரு நபர் யாரு அப்படிங்கிட்ட யார சார் சொல்லுவீங்க?
0: என்னுடைய நண்பர் சிங்கராஜ், அவரும் ஒரு உதவி வேளாண்மை அலுவலராக இருந்து பணியாற்றியவர். அவருக்கு அவர் வந்து எல்லா என்னோட திருமணம் மற்றபடி குழந்தைகள் படிப்பதற்கு சிரமப்பட்ட நேரங்கள் அவங்க எல்லாம் வந்து எனக்கு பணமா வந்து உதவி பண்ணி உதவிகரமா இருந்தாங்க சார், அதை நான் மறக்க முடியாது. இந்த நேரத்தில் எனக்கு கல்வியும் பண உதவியும் உதவி செய்த எனது நண்பர் எஸ் சிங்கராஜ் உதவி வேளாண்மை அலுவலர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என் மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நல்லதுங்க சார். அதாவது வந்து செய் நன்றி மறவா பண்பு, அதாவது என்றோ அவர் செஞ்ச உதவியை வந்து இப்ப வரைக்கும் மறக்காம வச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் சார்.
0: அதோட சார், என்னோட துணைவியாரு நான் வந்த பிறகு எனக்கு இந்த வேலையில வந்து ஈடுபாடுகளை அதிகரித்து அதுக்கு உதவிகரமா இருந்தவங்க முறையில நான் அவங்களுக்கு இந்த சமயத்துல நன்றி தெரிவித்து, திருமதி ஜெயமல்லியா என்னுடைய மனைவி அவர்கள் என்னுடைய பணி நேரத்திலும் எனக்கு பக்கபலமாக இருந்து உதவி செய்து என்னை பணி சிறப்பாக உதவி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நல்லதுங்க சார். அதாவது வந்து உங்க மனைவிக்கு வந்து இப்ப நன்றி சொல்றீங்க, கண்டிப்பா கேட்கறப்ப அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.

0: சார் இப்ப வந்து என்ன சார் காலையில எந்திரிச்சு நைட் வரைக்கும் எப்படி சார் உங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கு?
1: சார் காலையில நான் ஒரு 4:30 வந்து எந்திரிப்பேன் சார். எந்திரிச்சு அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு 1 hour வாக்கிங் போறேன் சார். வாக்கிங் போயிட்டு வந்து திரும்ப வந்து ஒரு காஃபி மட்டும் சாப்பிட்டு அன்றாட பேப்பரை வாசிட்டு அப்படியே பார்க்கு போய் இங்க ஏதாவது தண்ணி பாய்ச்ச வேண்டியது இருந்துச்சுன்னா அந்த ஹோஸ் பைப்பை போட்டு தண்ணி பாய்ச்சுறேன் சார். இதுல வந்து எனக்கு அந்த ஏடிஸ் நகர் மக்கள் எல்லாரும் வந்து என்ன பாராட்டுவதோட என்னுடைய
0: செயல்களுக்கு ஒரு அங்கீகாரம்
1: அமைப்புல இருக்கிறதுனால அது சம்பந்தமான வேலைகள் செய்ய வேண்டியது இருந்துச்சு. அதுக்கான கூட்டத்தை நடத்தி அந்த வேலைகளை முனைப்புடன் நடத்தி போக ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார்.
0: சார் இப்ப உங்களுடைய காலகட்டங்கள் 1960-70களில் நீங்க பார்த்த இந்த சமுதாயத்துக்கும் இப்ப 2025 பாக்குற சமுதாயத்துக்கும் என்ன விதமான மாற்றங்கள் சார் நீங்க பாக்குறீங்க?
1: அன்னைக்கு வந்து உழைப்புங்கிறது வந்து எல்லாரும் உழைப்பு தேடி போனாங்க சார். இன்னைக்கு வந்து உழைக்கிறதுக்கு யாரும் தயாரா இல்ல, அந்த சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு. அடுத்து விவசாயத்திலாம் வந்து நிறைய உப தொழில்கள் செய்ய வாய்ப்பு இருக்கு. படிச்சுட்டு வந்தவங்களும் அந்த தொழிலுக்கு போறதுக்கு விருப்பப்படல. எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒயிட் காலர் ஜாப் தான் போகணும், அந்த ஜாப் மட்டும்தான் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த காலகட்டத்துல படிச்சுட்டு சும்மா இருக்கல, ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி இல்ல, வேலை கிடைக்கிற வரையும் சும்மா தான் செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்க அந்த ஆரம்ப அதாவது உயர்நிலை பள்ளியை படிக்கும் போது கிராமத்துல இருந்து நடந்தே வருவோம், நடந்து வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு மறுபடியும் போவோம். போயிட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்து தோட்டத்துல ஏதாவது வேலை இருந்தா எங்க அம்மா செஞ்சுட்டு இருப்பாங்க. எங்க அம்மா வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு நாங்க அந்த வேலையில நாங்க பங்கெடுத்துக்குவோம். அதே மாதிரி அந்த காலத்துல சைக்கிள் இருந்தது. சைக்கிள் இருந்ததுன்னா சைக்கிள் வாங்கக்கூடிய பொருளாதாரம் அன்னைக்கு நிலைமையில எங்ககிட்ட இல்ல. அதுக்கு பிறகு இன்றைக்கு காலகட்டத்துல வந்து சைக்கிள்ங்கிறது அபூர்வம். எல்லாருமே கல்லூரி லெவலுக்கு போகும்போது பைக் அந்த மாதிரி வச்சுக்கிறாங்க, கார் வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி தொடர்புகளும் வந்து இன்னைக்கு இமீடியட்டா இது பண்ணிக்க முடியுது. அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு லெட்டர் போட்டு 3-4 நாள் கழிச்சுதான் நமக்கு வந்து ஒரு இது வரும். இன்னைக்கெல்லாம் இமீடியட்டா வந்து யாரோடவும் உடனே பேச முடியுது. ஆனா அந்த காலகட்டத்துல இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கல.
0: அந்த கால மனிதர்களுக்கும் இந்த கால மனிதர்களுக்கும் நீங்க பார்த்த வித்தியாசங்கள் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்?
1: அந்த காலத்து மனிதர்கள் வந்து ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதில் ஆர்வம் காட்டினார்கள். ஆனா இந்த காலத்தில் வந்து நாம தேடி போனாலும் நம்மளோட சூழ்நிலையை பார்த்து ஒழுங்குகிற ஒரு காலமாக கட்டமாகவே நான் பார்க்கிறேன்.

0: சார் இப்ப கிட்டத்தட்ட 76 வயசு ஆயிடுச்சு. உணவு பழக்க வழக்கம் எப்படி சார் இருக்கு, என்ன சாப்பிடுறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
1: காலையில வாக்கிங் போயிட்டு வந்த உடனே சூடா தண்ணி ஒரு 6 லிட்டர் குடிச்சிருவேன் சார். அதுக்கு பிறகு குளிச்சுட்டு பேப்பர் எல்லாம் படிச்சுட்டு 8:30 வந்து டிஃபன் சாப்பிடுவேன் சார். அதாவது இட்லி தோசை, அதுவும் இல்ல அப்படின்னா வந்து பழைய கஞ்சி இருந்தா கூட நான் அதை விரும்பி சாப்பிடுவேன். பிறகு வந்து நண்பர்களை சந்தித்து ஏதாவது அந்த குடும்ப விஷயங்கள், மற்ற அவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் அதை பத்தி எல்லாம் பேசி கொஞ்சம் அவங்களையும் ஒரு இதுக்கு மனநிலைக்கு, நல்ல மனநிலைக்கு கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடுகளை செய்வோம்.
0: இந்த வயசுலயும் பார்த்தோம்னா நீங்க ரிட்டையர்ட் ஆன பிறகு ஒரு ஆக்டிவா ஒரு நலச்சங்கத்தின் செயலாளரா இருக்கீங்க, பூங்காவை பராமரிச்சுட்டு இருக்கீங்க, லைஃப வந்து ஒரு ஆக்டிவா வச்சுட்டே இருக்கீங்க சார். இந்த சூழ்நிலையில இப்ப 60 வயசு ஆயிடுச்சுனாலே போதும்டா லைஃப் அப்படின்னு சொல்லி ரொம்ப போர் அடிச்சு ரொம்ப சோர்வா இருக்கிறாங்க நிறைய மக்கள், அவங்களுக்கு உங்களுடைய அனுபவத்துல இருந்து என்ன சார் சொல்ல விரும்புறீங்க
1: சார்? அதாவது அவங்க வந்து ஒரு ரொட்டீனா ஒரு பழக்க வழக்கத்தை உருவாக்கிக்கணும் சார். ஒரு நாள் இருக்கு அப்படின்னா இன்றைக்கு வந்து ஒரு எந்த ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கலாம், என்ன விஷயம் அவங்க கிட்ட பேசலாம், அல்லது இன்னைக்கு ஒரு பொது இடத்துக்கு போறோம், ஒரு மீட்டிங் போறோம், அதுல என்ன விஷயம் வந்து நாம விரும்புறோம் அப்படிங்கறத வந்து அவங்க வந்து முதல்ல தீர்மானிக்கணும் சார். அவங்க வீட்டை விட்டு வெளியே வரணும், 4 பேர்த்து கூட பேசணும், 4 பேர்த்து கூட தன்னுடைய எண்ணங்களை பரிமாறிக்கணும், அவங்களோட உதவிகளை வாங்கி அவங்க பிரச்சனையில இருந்து வெளியே வரணும், பொது வேலைகளை வந்து விரும்பி செய்யணும்
0: சார். நிகழ்ச்சி நிறைவா உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி சார், நீங்க வந்து அரசு பணியில வந்து பல்வேறு தரப்பட்ட அதிகாரிகளை பார்த்திருப்பீங்க, பொதுமக்கள் விவசாயிகள் சொல்லி நிறைய பேர் சந்திச்சிருப்பீங்க, உங்களுடைய அனுபவத்துல இன்றைய கால இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன சார் சொல்ல விரும்புறீங்க?
1: இன்றைக்கு காலகட்டத்துல வந்து நம்ம பெற்றவங்க வந்து படிக்க வச்சு இந்த சூழ்நிலையில அவங்களை கொண்டு போய் முதல் இல்லத்துல சேர்க்கிற அந்த மனப்பாங்கை வந்து மாத்தணும் சார். அவங்க வந்து கிடைக்கிற வேலையை செய்யறதுக்கு தயாரா இருக்கணும், அதையும் வந்து ஒரு சந்தோஷமான மனநிலையோட செய்யணும், அந்த மாதிரி வரணும்னு நினைக்கிறேன் சார். இந்த கால இளைஞர்கள் எந்த வேலை கிடைத்தாலும் அந்த வேலையில் ஒரு இன்வால்வ்மெண்டோட உழைக்க தயாரா இருக்கணும், அதே மாதிரி அவர்கள் தன்னை பெற்றவர்களையே சந்தோஷப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் தீய பழக்க வழக்கங்களை கடைபிடித்ததை அறவே ஒழிக்க வேண்டும். அடுத்து வந்து அவர்கள் ஒரு வேலையில வந்து கண்ணீர்த்தோடவும் கடமை உணர்வோடவும் வேலை செய்ய தயாராகணும். இது என்னோட இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடிய அறிவுரைகள். இந்த காலகட்டத்தில் தன்னை பெற்றவர்களை அவர்களுக்கு எந்த விதமான பங்கமும் இல்லாமல் அவர்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது என்னோட விருப்பம். இந்த கால இளைஞர்கள் உழைப்பு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, அதுல ஒரு இன்வால்வ்மெண்டோட செஞ்சாங்கன்னா எந்த துறையிலையும் அவங்களால முன்னேற்றம் அடைய முடியும், அதை சக்சஸா பண்ண முடியும்.
0: ரொம்ப நல்லா சொன்னீங்க சார், ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுடைய 1960 கால கட்டங்கள் எங்களை இழுத்துட்டு போயிட்டீங்க. அன்றிருந்து உங்களுடைய பள்ளி பருவம், நீங்க வந்து அதை மேற்கொண்டு படித்த பட்டய படிப்பு, உங்களுடைய அரசு பணி, உங்களுடைய குடும்ப பின்னணி பத்தி நல்லா சொன்னீங்க. டேட் ஆன பிறகும் கூட இப்போ வந்து சமுதாயத்துக்கு நம்மால் முடிந்த ஒரு உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லி இப்பவும் நலசங்கத்தின் செயலாளர் இருந்து இருக்கீங்க, ஒரு பூங்காவை பராமரிச்சுக்கிட்டு ஒரு ஆக்டிவாக இருக்கீங்க. கண்டிப்பா வந்து உங்களுடைய பேட்டி, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்கறவங்களுக்கு நிச்சயமா ஏதோ ஒரு விதத்துல வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், தன்னம்பிக்கை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழித்து எங்கள் மதுரை வானொலி நிலையத்தில் பங்கேற்று உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு எங்கள் மதுரை வானொலி நிலையத்தின் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் சார்.
1: இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த மதுரை வானொலி நிலையத்திற்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடிப்பாடி நடக்கணும்.
1: இதுவரை இன்றைய நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற இளநிலை வேளாண்மை அலுவலர் டி ஜெயராமன் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே வேல்முருகன் அவர்கள். இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய கனிந்த வாழ்வு.
2: திரை இசைப்பாடல் ஒன்று கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி நேரம் 7:50.
1: செய்தி கதம்பம்.
2: இன்றைய செய்தி கதம்பத்தில், காமன்வெல்த் போட்டி ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்று அசத்தியுள்ள பிரவீன் சித்திரவேல் குறித்த செய்தி தொகுப்பு, ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற உழவர் திருவிழா மற்றும் கண்காட்சி குறித்த தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இடம்பெறுகின்றன. காமன்வெல்த் போட்டி ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்று அசத்தியுள்ள பிரவீன் சித்திரவேல் குறித்து எமது திருவாரூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
3: திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் பகுதியைச் சேர்ந்த பிரவீன் சித்திரவேல் காமன்வெல்த் மும்முனை தாண்டுதல் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்று சாதனை படைத்திருக்கிறார். இதற்கு முன்னதாக பல்வேறு போட்டிகளிலும் பங்கேற்று விளையாடி சாதனை படைத்து வந்த பிரவீன் சித்திரவேல் தற்போது ஸ்காட்லாந்தில் நடைபெறும் காமன்வெல்த் போட்டியிலும் வெற்றி பெற்றிருப்பது திருவாரூர் மாவட்ட மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வடுவூர் சுற்று வட்டார பகுதியில் ஏராளமான கபடி வீரர்கள் உள்ளனர். பிரவீன் சித்திரவேலின் தந்தையான சித்திரவேலும் ஒரு கபடி விளையாட்டு வீரர். இந்நிலையில் தனது மகன் பிரவீன் சர்வதேச அளவில் சாதனை படைத்திருப்பது தங்களுக்கும் தங்களது கிராமத்திற்கும் பெருமை சேர்த்திருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிப்பதாக அவரது தந்தை சித்திரவேல் கூறுகிறார்.
4: எங்க வீட்டிலயும் நானும் கூலி வேலை பார்த்துதான் எங்க பையனை எங்க எல்லாரையும் படிக்க வைக்கும். அந்த ஒரு சைக்கிள் ஒன்னு வச்சிருப்பேன், அந்த சைக்கிள்ல அழைச்சிட்டு போய் என் பையனை காட்டுவேன். கொஞ்சம் கொஞ்சமா அவனா இம்ப்ரூவ் ஆகி அவன்

0: அப்படியே உலக அளவில் போய் விளையாட ஆரம்பிச்சுட்டான். அதுக்கு இந்த ஊர் மக்களும் அங்கே உள்ள இளைஞர்களும் ரொம்ப பெரும் துணையாக இருந்தார்கள். இங்கே இருக்கிற ஆசிரியர்கள், என்னை சார்ந்தவர்கள் அனைத்து பேருமே அடுத்தடுத்த கட்டத்தை பயணிக்க சொல்லி எங்கள் பையனுக்கும் ஊக்குவித்தார்கள். தெரியாததை எனக்கும் சொல்லி கொடுத்தார்கள் இந்த ஊர் மக்கள். அதுக்கு நான் இந்த ஊருக்கு முதல் நன்றி, என்னை சேர்ந்தவர்களுக்கு முதல் நன்றி, இங்கே இருக்க இளைஞர்களுக்கு நன்றி. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மிக மிக கடமைப்பட்டிருக்கிறேன் நான். ஏனென்றால் எனக்கு அனைத்து உதவிகளும் வழங்கியது மாநில அரசும் மத்திய அரசும். தங்க பதக்கம் கிடைக்கும்னு ரொம்ப ஆசையாக எதிர்பார்த்தோம். ஒரு நூல் அளவில் அதை இழந்துட்டாப்ல, அதனால ஒன்றும் இல்லை. அடுத்த முறை எங்கள் பையன் தங்க பதக்கம் வாங்கி இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்த்து கண்டிப்பாக கொடுத்துருவாப்ல.
1: ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற உழவர் திருவிழா மற்றும் கண்காட்சி குறித்து ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள்.
2: இந்திய நாட்டின் முதுகெலும்பான விவசாயத்தை மேம்படுத்தவே மத்திய மாநில அரசுகள் புதிய புதிய திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதனை விவசாயிகள் இடத்தில் கொண்டு செல்லும் வகையில் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த புதுப்பாடி கிராமத்தில் வேளாண்மை மற்றும் வேளாண் தொழில்நுட்ப வேளாண்மை முகமை அட்மா திட்டத்தின் கீழ் உழவர் திருவிழா மற்றும் கண்காட்சி மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. அப்பொழுது பேசிய ஆட்சியர், அட்மா திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த தொழில்நுட்ப தகவல்களை நேரடியாக கொண்டு சேர்ப்பது இதன் நோக்கமாகும். இந்த திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு மாநில மற்றும் மாவட்ட அளவில் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. பயிற்சி மட்டுமல்லாமல் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கும் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய இயந்திரங்களை தங்கள் வயலில் எவ்வாறு பயன்படுத்த முடியும் என செயல் விளக்கமும் அளிக்கப்படுகிறது. மேலும் இயற்கை சாகுபடி முறைகள், புதிய ரகங்கள், பாரம்பரிய ரகங்கள், உயிரியல் கட்டுப்பாட்டு முறைகள், கரும்பு வகைகள் போன்ற அனைத்து ரகங்களை பயன்படுத்தி இடுபொருட்கள் செலவுகளை குறைத்து அதிகளவு மகசூல் பெற்று விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பேசினார். பாரம்பரிய நெல் ரகங்களை ஊக்குவிக்கும் பொருட்டு அரசின் மானிய விலையில் 2 பயனாளிகளுக்கு தலா 10 கிலோ மிளகு சம்பா கருப்பு கவுனி அரிசி வகைகள், ஆடிப்பட்ட சாகுபடிக்கு தேவையான காய்கறி தொகுப்புகளை பயனாளிகளுக்கு ஆட்சியர் பிரியா வழங்கினார். முன்னதாக தோட்டக்கலை வேளாண் மற்றும் கால்நடை துறைகள் சார்பில் அமைக்கப்பட்ட வேளாண் கண்காட்சியை பார்வையிட்டு அதன் பயன்களை கேட்டறிந்தார். வேளாண்மை கண்காட்சியில் பங்கேற்ற சங்கர் விவசாயி பயனுள்ளதாக இருந்ததாக தெரிவிக்கிறார்.
3: இந்த விவசாய கண்காட்சியில வேளாண்மை துறை, விவசாயத்துறை, சர்க்கரை துறை, கால்நடை துறை, பொறியியல் துறை, பல்வேறு துறை மூலமா கண்காட்சி நடத்தினாங்க. விவசாயிகளுக்கு சம்பந்தமா பாரம்பரிய நெல் விதைகள் எல்லாம் மட்டும் காட்டினாங்க. கண்காட்சி வச்சிருக்காங்க, அதெல்லாம் எப்படி செய்யணும், என்ன இது, அதனுடைய பயனெல்லாம் எங்களுக்கு தெரிவிச்சாங்க. விவசாயிகளுக்கு அந்தந்த திட்டத்து மூலமா என்னென்ன பயன் இருக்குது, மானியம் எல்லாம் எப்படி பயன்படுத்திட்டு, சொட்டு நீர் பாசனம், பொறியியல் துறையில வந்து இந்த மிஷினரி எல்லாத்தையும் எப்படிலாம் நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எடுத்து வச்சாங்க. ரொம்ப பயனுள்ளதா இந்த இந்த கண்காட்சி. இந்த திட்டத்தை ஏற்படுத்த மத்திய மாநில அரசுக்கு ரொம்ப விவசாய சார்பா நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: நடன விளையாட்டுப் போட்டியில் ஆர்வமுடன் பங்குபெறும் இளைஞர்கள் குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
4: விசையுறு பந்தினைப் போலே உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் என்கிறார் சுப்பிரமணிய பாரதியார். அவர் இன்றிருந்தால் ரப்பர் போல வளையும் உடல் கேட்டேன் என்று ஜென்சி எனப்படும் 1000 இளைஞர்களுக்காக பாடியிருப்பார். பதின்பருவத்தில் பட்டாம்பூச்சியாக பறக்க நினைக்கும் இளைஞர்களுக்கு துடிக்கும் இசையும் துள்ளல் நடனமும் விருப்பத்திற்குரிய விஷயங்களில் முதன்மையானதாக இருக்கின்றன. மருத்துவம், பொறியியல் என தொழில் சார்ந்த படிப்புகளை தாண்டி நடனத்தில் ஆர்வம் காட்டும் தங்களது குழந்தைகளை ஊக்கப்படுத்தும் பெற்றோரும் அதிகரித்து வருகின்றனர். குறிப்பாக ஒலிம்பிக் மற்றும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் நடனம் ஒரு பிரிவாக சேர்க்கப்பட்டுவிட்ட நிலையில் நடனப் போட்டிகளில் ஆர்வம் காட்டும் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதனை மையப்படுத்தி மாநில அளவிலான நடன விளையாட்டுப் போட்டிகள் சேலத்தில் நடைபெற்றன. 10 வயதிற்குட்பட்டோர், 10 முதல் 15 வயது, 15 முதல் 18, 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்காக போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டிகளில் பிரேக்கிங், ஹிப்ஹாப், ஃப்ரீ ஸ்டைல் உள்ளிட்ட 10 பிரிவுகளில் மாநிலம் முழுவதிலும் இருந்து வந்திருந்த இளைஞர்கள் தங்களது நடன திறமையை வெளிப்படுத்தினர். மற்ற விளையாட்டுப் போட்டிகளைப் போலவே நடனமும் ஒரு சிறந்த எதிர்காலத்தை இளைஞர்களுக்கு தரும் என நம்பிக்கை தெரிவிக்கிறார் ஒருங்கிணைப்பாளர் கார்த்திகேயன்.
5: டான்ஸ்னால எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆர்ட்ல தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கோம். அப்படி கிடையாது. டான்ஸ்ன்றது வந்து 2010ல வந்து ஏசியன் கேம்ஸ்ல கொண்டு வந்துட்டாங்க. 2024ல பாத்தீங்கன்னா பிரேக்கிங்னு ஒரு கேட்டகரியை வந்து ஒலிம்பிக்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்ப நடக்க போற 26ல வந்து சவுத் ஆப்பிரிக்கால வந்து யூத் ஒலிம்பிக்ஸ்லயும் கொண்டு வந்துட்டாங்க. மற்ற கேமுக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அதே போல

0: டான்ஸ் ஆனாலும் 3% கோட்டால உன்னால கவர்மெண்ட் ஜாப் என்ன வேணா பண்ண முடியும். ஆர்ட்டா இருந்த டான்ஸ் அதோட நெக்ஸ்ட் லெவல் பரிமாண வளர்ச்சியில ஸ்போர்ட்ஸுக்குள்ள உண்டாயிருச்சு.
1: 2024 செர்பியாவில் நடைபெற்ற விளையாட்டு நடன போட்டிகளில் மதுரையைச் சேர்ந்த மாணவர் பிரேம் காந்தி வெள்ளி பதக்கம் என்று சாதனை படைத்தார். விளையாட்டுப் போட்டிகளில் நடனம் சேர்க்கப்பட்டதால் பல்வேறு புதிய திறமையாளர்கள் களத்திற்கு வந்திருப்பதாக கூறுகிறார் அவர்.
2: டான்ஸ் வந்து முன்னாடி வந்து நார்மலா தான் ஆடிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இனிமே எல்லாருமே ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாவே இருந்துச்சு. அந்த
1: விளையாட்டை மிகுந்த சீரியஸாக எடுத்துக்கொண்ட

0: வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு போதை பழக்கமில்லாத இளைஞர்கள் இயக்கத்தை இன்று அவர் தொடங்கி வைத்தார். இளைஞர்கள் போதைப் பொருட்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு இயக்கம் நாடு முழுவதும் 100 வாரங்கள் நடத்தப்படும் என்று அவர் கூறினார். அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் பழக்கத்தினால் குடும்பம் மற்றும் தனிநபர் வாழ்க்கை பாதிக்கப்படுவதாக பிரதமர் கூறினார். போதைப்பொருள் பழக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். குடும்பத்தினர் மட்டுமின்றி மருத்துவர்களும் இதற்காக முன்வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மை பாரத், நாட்டு நல பணியினர், பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழக மாணவர்கள், இளைஞர் மன்றத்தினர், தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினர் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். போதைப் பழக்கம் இல்லாத இந்தியாவை உருவாக்க சைக்கிள் பயிற்சி மிகவும் முக்கியமானது என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் கலந்து கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் 84வது வாரமாக இந்த சைக்கிள் பயிற்சி நடைபெறுவதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு ஏற்ப ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு ஞாயிறும் 1 மணி நேரம் சைக்கிள் பயிற்சிக்காக ஒதுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இதன் மூலம் உடல் ஆரோக்கியம் மட்டுமின்றி எரிசக்தியும் சேமிக்கப்படுவதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். முதுகலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு ஏற்பாடுகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா ஆய்வு செய்ததாக தமது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு செய்துள்ளார். வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த நுழைவுத் தேர்வு நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் பாதுகாப்பாகவும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்.
1: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: இனி விளம்பரங்களை தொடர்ந்து திரைகாணம் கேட்கலாம்.
2: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
3: Indian Air Force is inviting applications from eligible boys girls to join as Agniveer Vayu musician. Pre-registered rally planned at Delhi and Bengaluru from 31st August to 9th September 2026. For details visit www.iefrecruitment.edcil.co.in.
4: PM Jai ab garibon ki jai ban gayi hai.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம்

0: கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: திரைகாலத்தில் முதல் பாடலாக ஃபைட் கிளப் திரைப்படத்திலிருந்து கபில் கபிலன் கீர்த்தனா வைத்தியநாதன் பாடிய பாடல் கேட்கலாம்.

0: திரைகாணத்தில் அடுத்து ஒலிக்க இருக்கும் குரல் வினித் ஸ்ரீனிவாசன் ஜோ திரைப்படத்திற்காக.
1: கோவை குளிரா கொஞ்சம் குயிலா, கோடை புயலா காற்றின் மகளா, மழையில் வீசும் மண்ணின் மணமா.

0: யூத் வில் கம் ஃபார்வர்ட், தே வில் ஸ்டார்ட் கண்ட்ரிபியூட்டிங் இஃப் தேர் கிரியேட்டிவிட்டி வில் கம் ஃபார்வர்ட் அண்ட் தே வில் ஜாயின் திஸ் மூவ்மெண்ட், டெஃபினெட்லி வி வில் அச்சீவ் த கோல் ஆஃப் நஷா முக்த பாரத். அண்ட் நஷா முக்த பாரத் இஸ் ஓன்லி அண்ட் ஓன்லி பேஸ் லைன் டு கெட் த கோல் ஆஃப் விகசித் பாரத். திஸ் இஸ் ஓன்லி அர்ஜ் டு யூத் ஆஃப் த கண்ட்ரி, லெட் அஸ் ஜாயின் ஹேண்ட் டுகெதர் அண்ட் மேக் பாரத் ஆஸ் எ நஷா முக்த பாரத் டு விகசித் பாரத்.
1: Thank you so very much, Mr. Tiwari, for having joined us and shared your views on the subject.
0: Thank you so much.
2: You were listening to a discussion on Nasha Mukt Yuva for Viksit Bharat Sankalp Abhiyan, a people's movement against drug abuse. The participants were Anand Prakash Tiwari, Deputy Director General, Narcotics Control Bureau, and Nishit Kumar, Anchor. This program was produced and presented by the News Services Division of Akashwani. You can listen to it on our mobile app, News on AIR. This program is also available on our YouTube channel, News on AIR Official.
3: Spotlight.
4: ये आकाशवाणी है, रूपकों के अखिल भारतीय कार्यक्रम में प्रस्तुत है आजाद हिंद फौज के गीतों की ऐतिहासिक, सांस्कृतिक और राष्ट्रीय महत्ता पर केंद्रित रूपक आजाद हिंद और समर के स्वर। शोध और आलेख वसुधा बैनर्जी, प्रस्तुतकर्ता नवोदिता मिश्रा। आइए सुनते हैं रूपक आजाद हिंद और समर के स्वर।

0: தில்லானா மோகன் அம்பல் திரைப்படத்திற்காக பி சுஷீலா பாடியுள்ள பாடல்.
1: தகதான்

இனி இருமலர்கள் திரைப்பட பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

ஜனி சனி தான தஜம் தபஜுன தஜம் ஜம் பதனி பத பஜம் தஜம் பமதன குஜம் ஜம் பமபதீம் தகிட நிதம ஜம் தரித சனித குக்கும் தகிட கரிணி தஜம் பதனி சதஜம் தரிகம தகிட ஜம் கரிணி ததரித ஜம் ரிகம ப பத தஜம் தணம் சகரி நிரித தன தாப ஜனும் தரிகம பதனி சாரி கதி

0: பம் பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம்
1: பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் பம் பம் பம் பம் பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம்
0: பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் பம் பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் க க க கி கி கு கு க க கே கு கு கு கே கே க க க கி கி கு கு க க கே கு கு கு கு கே கே க க க கி கி கு கு
1: வெரி குட்
0: க க க கி கி கு கு க க கே கு கு கு கு கே கே
1: பாடுங்க.

0: தொடர்வது எஸ்பி பாலசுப்ரமணியம் அருண்மொழி சாய்பாபா பாடியுள்ள பாடல்.
1: யஜமானஸ்ய சிவகோத்ரோத்பவஸ்ய மிருக நட்சத்திரே அடங்காப்படாரி ஜாதஸ்ய பேரன்னகட்டியோ
2: சுமதி சுமதி
1: சுமதி நாமதேயஸ் சிங்காரவேலன் லவ்வஸ்ய வருங்கால வைஃபஸ்ய தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமினே அஷ்டோத்திர நம பூஜாஞ்சகரிஷ்யே ஐயையோ போரியே போரியே
3: அருவோரங்கா ஸ்ரீலங்கா கொப்பர தேங்க இங்க

0: இனி கமலஹாசன் பாடியுள்ள பாடல்.
1: சொன்னபடிகள் மக்கர் பண்ணாத, எத்தனை வேலை இருக்கு, அத்தனை உங்க அப்பனா செய்வான், நான் தானே செய்யணும். காலையில தோப்புக்கு போய் போனது வந்ததை பார்க்கணும், அப்புறம் இங்க வந்து தவிடு வைக்கணும், தண்ணி ஆட்டணும், அப்புறம் வயலு வாக்கியா ஒன்னா ரெண்டா போ போ, ஒழுங்கா சொன்னதை கேளு. சொன்னபடி கேளு, அப்படியே அதில் உள்ள சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதே, சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதே, என்னுடைய ஆளு இடைஞ்சல் பண்ணாதே, அரைச்ச பருத்தி கொட்ட புண்ணாக்கு நான் தாரேன், அகத்தி கீரை கட்டு அவக்காம நான் தான்.

நேரம் 1:29:50. நினைவில் நின்றவை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி தளபதி திரைப்பட பாடல்கள். முதலில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சொர்ணலதா பாடியுள்ள பாடல்.

0: ஒழித்த அந்த பாடலுடன் நினைவில் நின்றவை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி என்றும் உங்கள் நலனில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 2:11. சென்னை வானொலி நிலையம் 100.1 MHz எஃப்எம் கோல்டு வழங்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியின் துவக்கமாக அன்னக்கிளி திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி குரலில் பாடல்.

0: நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக எஸ் ஜானகியின் குரலில் அன்னக்கிளி திரைப்படத்திலிருந்து பாடல்.
1: அடி ராக்காய் மூக்காய் கூப்பாய் சகப்பி கஸ்தூரி மீனாட்சி தங்கப்பல் காரையா

தொடர்ந்து மூன்று முடிச்சு திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராம், பி சுசிலா, எல்ஆர் ஈஸ்வரி, கண்ணதாசன் வரிகளில் பாடல் கேட்க இருக்கிறோம். கேட்டிணைந்திருங்கள்.

2:40. நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ரோஜாவின் ராஜா திரைப்படத்திலிருந்து. அடுத்தடுத்த பாடல்கள் பி. சுசீலா, டி. எம். சவுந்தரராஜன் குரலில்.

இனிய ராகம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது பண்டிட் மல்லிகார்ஜுன் மன்சூர் அவர்களின் குரலிசை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: நேரம் காலை 4:10. தொடர்வது பொங்கும் மங்களம்.
1: நிகழ்ச்சியில் இன்று அடையாறு ஜே பாலசுப்ரமணி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். திருவல்லிக்கேணி எஸ் பிரபு அவர்கள் தவில். முதலில் பேசும் தெய்வம் என்று தொடங்கும் குரு சுரஜானந்தா பாடல். நாகவல்லி ராகம், ரூபகதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் அடையாறு ஜே பாலசுப்ரமணி அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். திருவல்லிக்கேணி எஸ் பிரபு அவர்கள் தவில். தொடர்ந்து கௌரி மனோகரி ராகத்தில் அமைந்த பழமோ பழமோ என்று தொடங்கும் ஊத்துக்காடு வெங்கடசுப்பையர் பாடல் ஆதித்தாளம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் அடையாறு ஜே பாலசுப்பிரமணி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். திருவல்லிக்கேணி எஸ் பிரபு அவர்கள் தவில்

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார்,

நேரம் காலை 5:17 புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஸ்பி ஷைலஜா குரலில் ஆடி வெள்ளி திரைப்படத்திலிருந்து.